0: தண்டு 8 1 9 7 7 9 சொன்ன 3 5 சொன்ன ஃபோன் நம்பர்ல கேட்டறியலுந்து கிரீடா இலாக்கிற சகாயக நிர்தேசகங்களான வி டி விஸ்மை அவ் அரிச்சிட்டித்து விராஜ்பேட்டை மாஜி சைனிக்கங்கட சககார சங்க நியமித்த ஆதனில் நாளே பலாக்க 10:30 விராஜ்பேட்டை ஸ்டேட் பேங்க் ரமிஞ்சலுள்ள யோதங்கட ஸ்மாரக சம்பத்ர சபாவாடையில் ஜில்லா சசஸ்திர போலீஸ் துக்கடிர கௌரவத்தோடு ஸ்மாரக்கு பூ ஒட்டித்து ஜில்லா தேசரட்சணைக்காய்த்து பிராணத்தித்த யோதங்குக்கு பின்னா திவங்கத்த மாஜி யோதங்குக்கு ஸ்ருத்தாஞ்சலி காட்டுவ கார்பாரு நடப்பா விராஜ்பேட்டை தாலூக்கிற செம்பேபெல்லூர லெப்டினன்ட் கர்னல் அஜினிகண்ட பெல்லியப்ப சங்கப்ப சாசகங்க விதான பரிசத் சதசியங்க முக்கியப்பட்டவு இ கார்பார்ல கூடி ஆடுவந்து செப்பண்ட அரிஷ் உத்தையாவு அரிச்சிட்டித்து இல்லிக்கு பைட்டெத்திர சுத்தி சமாச்சார தந்தத்து
1: சுத்தி சமாச்சார கேளுதிரி ಪ್ರಾಯೋಜಕರು ಇಂಡಿಯಾಸ್ ಲೀಡಿಂಗ್ ಡೆವಲಪರ್ಸ್ ಸನ್ ಸಿಟಿ.
2: ಶ್ರೋತೃಗಳೇ, ಈಗ ಸಮಯ 7:34 ಇನ್ನು ವಾಣಿಜ್ಯ ಪ್ರಕಟಣೆಗಳು, ನಂತರ ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾರ್ತೆ ಬೆಂಗಳೂರು ಕೇಂದ್ರದಿಂದ.